பாண்டியன் ராஜ்யத்தில் உயலால வேண்டி நின்ற பைங்களுக்கு உயலால கையில் தந்தே கல்யாணமா.

0: சொல்லிடும் வேளை.
1: பண்புடையார் பற்றுண்டு உலகம், அது இன்றையல் மண்புக்கு மாய்வது மண்.
2: பண்பாளரால் உலகம் உள்ளது, இல்லையே மண்ணுள் அழிந்து போகும்.
3: The world sustains because of good people, but for them the world would perish as mere dust.
1: அறம்போல்

0: கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர்.
1: பண்பில்லார் அறிஞராயினும் மரத்தை போன்றவர்.
2: One may be intellectually sharp, but if the fine human qualities such as compassion are lacking, that person is no better than dead wood.
0: இளம் என்று அசையி இருப்பாரை காணின் நிலமென்னும் நல்லாள் நகும்.
1: இல்லை என்று சோம்பி இருப்பவனை கண்டு நிலமும் சிரிக்கும்.
2: The good earth will laugh derisively at those who plead poverty and sit idle, neglecting their productive land.
0: இன்மையின் இன்னாதது யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது.
1: வறுமையை விட துன்பம் வறுமை கொடுமையே.
2: What is so hurting about poverty is the resulting senses of powerlessness and helplessness.

0: இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: Bob Clearmountain meets with the attitude, funky drums from hell. Side up at the

அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி படகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

இப்படி ஜோடு.

எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

தொடரும்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் குஞ்சும் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மணியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியில் தமிழீழப்பாடல்கள் ஒலிக்கும் நேரம் இது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு,

அடமானுடனே தாயகத்தை காதலிக்க கற்றுக்கொள். பெத்த தாய் சுமந்தது 10 மாதம், நிலம் சுமப்பதோ நீண்ட காலம். அன்னை மடியில் இருந்து கீழிறங்கி அடுத்த அடியை நீ வைத்தது தாயகத்தின் நெஞ்சில்தானே. இறுதியில் புதைந்தோ அல்லது எரிந்தோ எருவாவதும் தாய் நிலத்தின் மடியில்தானே. நிலமிழந்து போனால் பலமிழந்து போகும், பலமிழந்து போனால் இனமழிந்து போகும். ஆதலால் மானுடனே தாய் நிலத்தை காதலிக்க கற்றுக்கொள். இந்த மண் எங்களின் சொந்த மண், இதன் எல்லைகள் மீறி யார் வந்தவன்? நிலைகள் தளர்ந்து தலைகள் குனிந்து நின்றது போதும் தமிழா. உந்தன் கலைகள் அழிந்து கவலை மிகுந்து கண்டது போதும் தமிழா. இன்னும் உயிரை நினைத்து உடலை சுமந்து ஓடவா போகிறாய் தமிழா? கவிஞர் புதுவை ரத்தினதுரை.

நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். இந்நிகழ்ச்சியில தமிழீழத்திலிருந்து வெளிவந்த பாடல்கள் ஒலிபரப்பாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சும்

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: Global Center for Siddha Medicine and Research, GCSMR, welcomes you all for the next

0: வெபினார் சீரீஸ் பார்ட் 2 ஆன் மெனஸ்ட்ரல் சைக்கிள் ஃபார் விமென்ஸ் ஹெல்த். திஸ் வெபினார் சீரீஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆன் ஜூலை 26th, சண்டே 10:30 AM ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம் அண்ட் 8 PM இண்டியன் டைம். திஸ் வெபினார் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் காமன் மெனஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஹவு டு மேனேஜ் தெம் த்ரூ சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசன். திஸ் வெபினார் ஆல்சோ அட்ரஸ் மெனஸ்ட்ரல் சைக்கிள் ரிலேட்டட் சேலஞ்சஸ், ஃபோக்கஸ் ஆன் லைஃப் ஸ்டைல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், பெயின் மேனேஜ்மெண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் பாடிஸ் யூனிக் நீட்ஸ். டோன்ட் மிஸ் திஸ் ஒண்டர்ஃபுல் வெபினார் ஆன் விமென்ஸ் ஹெல்த், பர்டிகுலர்லி ஆன் மெனஸ்ட்ரல் சைக்கிள். சேவ் த டேட் ஜூலை 26th, சண்டே 10:30 ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம் அண்ட் 8 PM இண்டியன் டைம். தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே.
1: டேய், வர வர இந்த வாத்தியாரெல்லாம் பொறுப்பே இல்லடா. மணி எட்டையாவது என்ன பள்ளிக்கூடம் திறக்காம
2: இருக்காங்க? டேய், 10 முக்கால் ஆனாலும் பள்ளிக்கூடம் திறக்க மாட்டாங்க.
3: ஏன், ஹெட் மாஸ்டர் மண்டே போட்டாரா?
2: மண்டையும் போடல, கொண்டையும் போடல. இன்னைக்கு அஸ்டர் 2, காந்தி சைடா கருவாப்பையில.
1: ஏன் மாப்ள, காந்தி ஜெயந்தினா ஒன்ஸா புத்தா லீவ் விடுவாங்க, இப்பெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட ஆரம்பிச்சாங்களா?
4: அதானே
5: GCSMR, Global Center for Siddha Medicine and Research. இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி, சிட்டுக்குருவி.

0: பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி, வாலெயிறு ஊறிய நீர்.
1: பாலும் தேனும் கலந்ததாம் இன்மொழியாளின் இதழமுதம்.
2: The kiss of my beloved is like the delicious mixture of milk and honey.
0: உடம்பொடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையொடு எம்மிடை நட்பு.
1: நானும் அவளும் உடலும் உயிரும்.
2: The intimate love between me and my beloved is similar to the union of the body and the soul.
0: கருமணியிற் பாவாயினி போதாயாம் வீழும் திருநுதற்கு இல்லை இடம்.
1: கருவிழியின் பாவையே நீ நீங்கி என் காதலிக்கு இடம் கொடு.
2: Oh pupil of my eyes, please move aside. Make room for the fair brow of my beloved lady.
0: வாழ்தல் உயிர்க்கண்ணல் ஆயிழை சாதல் அதற்கண்ணல் நீங்குமிடத்து.
1: அவளே என் வாழ்வு இன்றே இறப்பு.
2: I experience the fullness of life when she is around, but when we part, I feel like I am dying.
0: கண்ணுள்ளார் காதல் அவராகக் கண்ணும் எழுதேம் கரப்பாக்கு அறிந்து.
1: கண்ணுள்ளே காதலர் இருப்பதால் மையும் இடுவதில்லை.
2: My beloved resides in my eyes. I dare not paint them, fearing he might move away.

0: எப்படி சார் நம்ம செட்டப்பும் கெட்டப்பும் ஹிந்தி ஹீரோயின் சூப்பர்ல
1: பேர் என்ன சார்
0: கத்ரினா கைஃப் சல்மான் கான் ஆளு
2: அத விடுங்க சார் அங்கிட்டு பாத்தீங்களா உங்களை மாதிரியா ஏட்டையா கட்டப்பில சும்மா நச்சுன்னு இருக்கணா
1: போட்டனா ஏட்டையா யாரு எஸ்பி யாருன்னு கூட தெரியல நீங்களா டிஎஸ்பிடா அவன் கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் படிச்சு போஸ்டிங் வாங்கினா நீங்க டிசைன்ல டிஎஸ்பி ஆகுறீங்களா
0: ஆமா சும்மா எங்களே வந்து மிரட்டுங்க அங்க சூர்யா விக்ரம்ல உங்களை கேட்டா போலீஸா நடிக்கிறாங்க அவங்க எல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டீங்க இது கூட பரவாயில்ல மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் நான் தான் டிஎஸ்பின்னு சொல்லி தர்றாரு
2: அதாரு மாப்ள
0: சரிகமா பத்னி சார் திஸ் இஸ் டிஎஸ்பி
2: சார் மேல கை வைக்காதீங்க சார் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனி ஆள் கிடையாது எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது
1: சங்கமா

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க

0: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி பாடகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு.
2: அன்பின் ஆர்வம் நட்பாய் வளரும்.
3: Attraction and affection born out of love will find its fruition in beautiful friendship.
1: அறத்திற்கே அன்பு சார்பு என்பர் அறியார், மரத்திற்கும் அகுதே துணை.
2: அறத்திற்கும் மரத்திற்கும் அன்பே துணை.
3: Love is at the root of righteousness, valor and courage.
1: அன்பு அகத்து இல்லா உயிர் வாழ்க்கை, வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று.
2: அன்பில்லாத மனம் பாலை நிலத்து பட்ட மரம்.
3: A green leafy tree will not sprout in a rocky desert. Likewise, a life without love will not flourish.
1: அன்பின் வழியது உயிர்நிலை, அகதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு.
2: அன்பே உயிர், அன்பு இல்லாதது வெறும் உடம்பு.
3: Love is the essential substance of life. Without love, we are only a collection of bones covered with skin.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப் இசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப் இசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மேட்டுக்கள் புதுசு. இதோ இன்றைய மேட்டுக்கள் புதுசை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் எங்கள் திரிவாய் உங்களுக்காக.

0: இனிமையான பாடல்கள் இடைவிடாமல் கேட்டு மகிழ்ந்துட தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.
1: இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: Global Center for Siddha Medicine and Research, GCSMR, is a non-profit tax-exempt organization which promotes health by integrative approach. Integrative medicine is a healthcare system that collaborates with other medical systems to effectively promote health, prevent and cure diseases. GCSMR's mission is to conduct research and document the basic principles and methods of Siddha system of medicine, which is an exclusive medical system native to southern India. From GCSMR, we have been conducting various free webinars on different health topics. After overwhelming responses that we got for the webinar series on women's health, we are planning to do one more series on women's health. These webinars are going to happen last Sunday of each month, starting from June till November. These webinars include topics like healthy menarche, menstrual cycle, pregnancy care, postpartum care, management of menopause, etc. These webinars are free and open to all, will be conducted in English. Don't miss this wonderful opportunity to learn wisdom of Siddha medicine and our age-old tradition, and to integrate that in our day-to-day life to have a healthy lifestyle. Keep tuned with us for further information. Have a great day. Bye.
1: அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நிவ்யா குரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
2: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குள்ள போவோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு வெஜிடேரியன் பாஸ்டா டிஷ் கொண்டிருக்கிறேன். இந்த ஐடியா எப்படி வந்ததுன்னு சொன்னால், இந்த மகள் வந்து மூத்த மகள் வந்து வெஜிடேரியன். அவக்கு வந்து சொன்னால் என்னட்ட வந்து கேட்டால், அம்மா எனக்கு வெஜிடேரியன் பாஸ்டா டேஸ்டியாக வேணும், எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி அப்படி செய்கிறேன், எனக்கு ஒரு டிஷ் தாங்கான்னு. அதே மாதிரி அவளோட ஃப்ரெண்ட்ஸும் ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க, இந்த சின்ன மகளோட ஃப்ரெண்ட்ஸும் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் கொடுத்த ரெசிபி தான் இது. நான் அடிக்கடி செய்கிறேன், நான் இந்த டிஷ் வந்து நான் செய்கிறேன். நான் இப்போ இதை வந்து வெஜிடேரியனாக மட்டும் நீங்கள் சாப்பிட வேணுமென்றது இல்லை. இதுக்கு கூட நீங்கள் சிக்கனோ ஒரு ஸ்டேக்கோ இல்லை ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சு நீங்கள் அதுக்கு சாப்பிடலாம். ஷ்ரிம்போ ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் இதோட சேர்த்து சாப்பிடலாம் ப்ரோட்டீனுக்கு. இது வந்து தனியாக அவங்க வந்து அப்படி இந்த ஒர்க்குக்கு ஈஸியாக கொண்டு போகிற மாதிரி அப்படித்தான் கேட்டவங்க. அதுக்காகத்தான் நான் இந்த டிஷ்ஷை கொண்டிருக்கிறேன். இதுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களையும் செயல்முறையையும் பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள், நீங்கள் வந்து பாஸ்டா ஒன் பாக்ஸ், நீங்கள் எந்த நான் அந்த ஒன் பாக்ஸில் செய்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். அதாவது ஒன் பவுண்ட் பாக்ஸ், அந்த சின்ன பாக்ஸ்லாம் இருக்கிற அந்த அளவுக்கு எவ்வளோ எப்படி செய்கிறன்றது தான் நான் சொல்லித்தரேன். இது வந்து நீங்கள் எனி பாஸ்டா நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு எது விருப்பமோ, பெனி பாஸ்டா, போட்டை பாஸ்டா, ஸ்ரீசல் பாஸ்டா, மற்றது லிங்குயினி, ஏஞ்சல் ஹேர், எனி திங், எதுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அந்தரத்துக்கு பாஸ்டா இல்லை மெக்ரோனி தான் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு கூட நீங்கள் எதோ யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், நல்லாயிருக்கும். ஏனெண்டா ஒருக்கா இந்த சம்பவம் எனக்கு நடந்தது. பார்க்குற நேரங்களுக்கு இருக்குது இருக்குதுன்ற மாதிரி தான் என் மைண்டில் பாஸ்டா இருக்குது பாஸ்டா இருக்குதுன்ற ஒரு இது. அந்த போய் பார்த்தா நான் வந்து கொஞ்சம் பாஸ்டாவை தான் அந்த பாக்ஸோட போட்டு நான் எப்போவுமே சீல் பண்ணி வச்சுருவேன். அந்த ஸ்கட்ச் டேப்பெல்லாம் போட்டு ஒட்டி வச்சுருவேன். அது பார்த்தா புதுசு மாதிரியே இருந்தது. நான் நினச்சது முழுசாக இருக்குண்டு, அங்கே போய் பார்த்தா அது காணாது. ஸோ இப்போ எனக்கு ஒரு வழியில் இப்போ பார்த்த டக்குன்னு பார்க்க ஃபுல் பேக் மேக்ரோனி இருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணி செய்த நான் அது சூப்பராக தான் இருந்தது. இதோட என்ன செய்தனான்னா, அதுக்கு கொஞ்சம் ரெட் பீன்ஸும் இருந்தது, அதையும் போட்டு விட்டேன். அது நல்ல ஒரு டேஸ்ட்டாக நல்லா வந்தது. ஸோ அதுவும் பாஸ்டா தான், மெக்ரோனியும் ஒரு பாஸ்டா தான். நீங்கள் அது கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம் இல்லைன்னு சொன்னேன். ஸோ எனி டைப் ஆஃப் பாஸ்டா உங்களுக்கு எது விருப்பமோ அதை வாங்கி கொள்ளுங்க. ஒன் பாக்ஸ் பாஸ்டா சோஸ் நான் ஈஸியாக செய்கிற மாதிரிண்டா, எல்லாம் டொமேட்டோஸ் அது இதெல்லாம் போட்டு செய்கிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு கஷ்டம். அப்போ அதுக்காக ஈஸியாக தான் நான் சொல்கிறேன். எனக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் வந்து ரெனால்டி பாஸ்டாசோ ஸ்வீட்டன் தங்கி அது வந்து விருப்பம் எங்களுக்கு. கூடுதலாக அது ஒரு கொஞ்சம் சாதாரண ஸ்வீட்டும் இருக்கும் தங்கியாகவும் இருக்கும் நல்லா இருக்கும். அப்போ நான் அந்த அதுதான் வாங்குறேன். நீங்கள் வந்து என்ன பாஸ்டா சோஸ் விருப்பமோ அதை வாங்கி கொள்ளுங்க. மற்றது வந்து கேன் மஷ்ரூம், பட்டன் மஷ்ரூம் அது வாங்குங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால், நீங்கள் ஃப்ரெஷ் வச்சுருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதை வந்து நீங்கள் சொட்டே பண்ணணும். கொஞ்சம் சொட்டே பண்ணிட்டு போடைக்கில் தான் அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் வரும். அப்படியே தூக்கி நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்லாது. வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் பாதி எடுத்தால் காணும். அதை ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கார்லிக் அதுவும் 5 க்ளோவ், அதாவது 5 பல்லுக்கா உள்ளி, அல்லது நீங்கள் அதை கிணக்கவும் நீங்கள் போடலாம். அது உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் நிறையவும் போடலாம். மற்றது சர்வ் பண்ணுறதுக்கு பாமேஜான் சீஸ் ஆப்ஷனு, அது வந்து ஆப்ஷனு. மற்றது நல்ல ஆலிவ் ஆயில், பாஸ்டாவை எப்போவுமே குக் பண்ணிக்கல நல்ல ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுங்க. அது வந்து நல்லா இருக்கும், நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட். அது மெட்டர்னேயில் செய்கிறத விட ஆலிவ் ஆயிலில் பாஸ்டா செய்யல அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை தரும். மற்றது சுவைக்கேற்ப உப்பு சால்ட் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் இது கொஞ்சம் உரைப்பாக சாப்பிட வேணும்னு சொல்லி சொன்னால் அந்த கட்டைத்தூள்ன்னு சொல்லுவாங்க, அந்த தனி மிளகாத்தூள் அந்த க்ரஷ் பண்ணின அந்த மிளகாத்தூளும் பாவிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் நான் வந்து அந்த பச்சை மிளகாய் எடுப்பேன். எடுத்து அதை நல்லா ஃபைன் சாப் பண்ணுவேன். ஒரு ஹாஃப் மிளகாய் எடுத்து நல்லா ஃபைன் சாப் பண்ணி யூஸ் பண்ணுவேன். கூடவே ஒரு கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூளும் போடுவேன். இது நீங்கள் உரைப்பு வேணும்னு சொல்கிற ஆக்கள், கொஞ்சம் உரைப்பாக சாப்பிட வேணும்னு சொன்னால் நீங்கள் இதை செய்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன். என்னென்னா எங்களுக்கெல்லாம் அது அந்த ஒரு உரைப்பு இருந்தால் தான் அது ஒரு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குமேனே. இப்போ செயல்முறையை நாங்கள் பார்ப்போம். இந்த பாஸ்டாவை நீங்கள் அந்த பேக்கேஜில் இருக்கிற மாதிரி, அக்கார்டிங் டு த பேக்கேஜில் எப்படி இருக்கும் அதை நீங்கள் அதே மாதிரி குக் பண்ணுங்கோ. சில நேரம் அவங்களோட அது வந்து அவியாத மாதிரி இருக்கும். அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 1 or 2 minutes நீங்கள் கூட குக் பண்ணுங்கள். பாஸ்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். அந்த வெக்கையரை அதோ என்னன்னு தெரியல. சில நேரம் அவங்க சொல்கிற அந்த இதுக்கு சரி வராது சில நேரத்தில். அதை பார்த்து நீங்கள் செய்து கொள்ளுங்க. சிலருக்கு நல்லா அவிஞ்சா பிடிக்கும். அப்படியானாக்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் அவிச்சு கொள்ளலாம். அந்த பாஸ்டாவை நசிச்சு பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அப்போ நீங்கள் பாஸ்டாவுக்கு நல்லா நிறைய தண்ணி வைக்கணும். நிறைய தண்ணி விட்டு கொதிக்க விட்டுட்டு உப்பும் போட்டு கொஞ்சம் ஆலிவ் ஆயிலும் விட்டு அதை கொதிக்க விட்டுங்க. நல்லா கொதிச்சா பிறகு நீங்கள் பாஸ்டாவை போடுங்க. கொதிச்சான்னா பப்ளிங், அந்த ரோலிங் பாயில் வர முந்தி அந்த பபிள் வரும். பபிள்ஸ் வர நேரம் பாஸ்டாவை போடுங்க. அதுதான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் நல்லா. அந்த பபிளிங் வர நேரம் அப்படி போட்டிங்கன்னு சொன்னால் அநேகமாக 8 to 10 minutes, 12 minutes பாஸ்டா குக் ஆகிரும். கூடுதலான அவியல் நல்லா இதாக வேணுமென்று சொல்கிறாக்களுக்கு ஆக சாஃப்டாக வேணுமென்று சொன்னீங்கன்னு சொன்னால் 12 minutes அவிச்சிங்கண்டா சரி. மற்றபடி ஒரு 8 to 10 minutes பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த கேன், இப்போ அது பாஸ்டா அமைஞ்சு கொண்டு இருக்கல, நீங்கள் இந்த கேன் மஷ்ரூமை கேனை வடிவாக கழுவிட்டு உடையுங்க. உடைச்சிட்டு அந்த ஜூஸ் எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துட்டு ஒரு கப் ரின்ஸ் வாட்டர், இந்த தண்ணியில் ஒருக்க ரின்ஸ் பண்ணிடுங்க. பண்ணி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இன்னொரு நல்ல கொஞ்சம் உயர்ந்த சட்டி எடுத்துக்கொள்ளுங்க. ஏனண்டா பாஸ்டா சோஸை வந்து நாங்கள் கொதிக்க உடைக்கல, அது வந்து கையெல்லாம் தெறிக்கும், அந்த வெளியிலெல்லாம் தெறிக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் உயர்ந்த பாட்டை எடுத்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும். இப்போ பேனை அடுப்பில் வச்சுட்டு, அந்த பேனில் அந்த பாட்டை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கெல்லாம் ஆலிவ் ஆயில் விடுங்க. ஆலிவ் ஆயில் விட்டுட்டு நீங்கள் எண்ணெய் சூடாகி வரைக்கல இந்த கார்லிக் சாப் பண்ணின கார்லிக்கை ஃபைன் சாப் பண்ணி வச்சுருங்க. க்ரஷ் பண்ணிவிட்டு ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அந்த கார்லிக்கை. அது ஆல்வேஸ் நீங்கள் ஒரு 5-10 minutes முந்தையே க்ரஷ் பண்ணி வச்சுட்டு சொப் பண்ணுங்க. என்னென்னு சொன்னால் அப்போ தான் நீங்கள் அந்த காலிக்கிட்ட முழு பலனையும் அடைவீங்க. இப்போ இந்த காலிக்கை போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் சொட்டை பண்ண நல்ல வாசம் பெறும். அந்த வாசம் போட்ட உடனே அந்த வாசம் பெறும். ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 10-15 செகண்ட்ஸுக்கு பிறகு நீங்கள் ஆனியனையும் போடுங்க. என்னால் அடி கருகி போகும் அந்த காலி. ஆனியனையும் போட்டு சொட்டை பண்ணுங்க. அது வந்து அந்த கிளாஸி மாதிரி வரக்குல நீங்கள் இந்த கேன் மஷ்ரூமாக போடுங்க. அப்படி இல்லை கேன் மஷ்ரூம் நீங்கள் யூஸ் பண்ணல, ஃப்ரெஷ் மஷ்ரூம் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த மஷ்ரூமை டேம் க்ளோத்தால் படிவா துடைச்சிட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணுங்க. ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இந்த நேரம் சொட்டை பண்ணுங்க. நெனைக்கில் நல்லா சொட்டை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா கொஞ்சம் அவிஞ்சு வார நேரம் பார்த்து இந்த பாஸ்டா சோஸை அதுக்குள்ள நீங்கள் போடுங்க. போட்டுட்டு நீங்கள் அந்த பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஆனியன் போடைக்குள்ளேயே நீங்கள் போட்டுருவணும். போட்டுட்டு அதை சொட்டை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பெப்பர்ஸ் கிராக் பெப்பர்ஸ் பெப்பர் இருந்தாது அப்படி இல்லை இந்த இல்லைன்னு சொன்னால் நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் அது அதெல்லாம் இந்த டைமில் போடுங்க. போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு உப்பை பாருங்கோ, அது நல்ல அளவாக தான் இருக்கும். உங்களுக்கு சிலவளவு உப்பு காணாமல் இருக்குது அப்படி என்று சொன்னால் நீங்கள் இதுக்குள்ளே கொஞ்சமாக உப்பு இந்த நேரத்தில் ஆட் பண்ணலாம். அதை போட்டு ஒரு 15-20 minutes நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா காணும். ஸ்லோ ஃப்ளேமில் விடுங்க. ஆக இதில் விட்டு நல்லா கொதித்து தெறிக்க விடாமல் லோ கொஞ்சம் மீடியம் லோவில் விட்டு அதை கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அதை இறக்கி வைங்க. இப்போ பாஸ்டாவும் உங்களுக்கு ரெடியாக இருக்கு. அதையும் வடித்து எடுத்துட்டு நல்லா சுடச்சுட அப்படியே பிளேட்டில் போட்டு அந்த பாஸ்டா சோஸையும் மேலே விட்டுட்டு இந்த பாமேஜான் சீஸ் மேலே தூவிட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். நிறைய மஷ்ரூம் ஒவ்வொரு வாய்க்கும் கடிபடும். அந்த மஷ்ரூம் வந்து இந்த டொமேட்டோஸோட சேர்ந்து குக் பண்ணிக்கல நல்லா அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கும் அந்த இது. அப்போ அது சாப்பிடிக்கல உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரியான டேஸ்ட்டாக இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் உரைப்பு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் உழைப்போடு சேர்ந்த மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் நல்லா சாப்பிடலாம், திகட்டாமல் படிவாக சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடையும் ஷேர் பண்ணுங்கோ. அதே நேரம் எங்களோட வானிலைக்கும் உங்களோட ஃபீட்பேக்கை தாங்கோ. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவியர் உலகம். இடம் பெற்றுக் கொண்டிருக்கும் பாவியர் உலகத்தில் இன்றைய நாள் என் தயாரிப்பில் பாஸ்டா வித் மஷ்ரூம் சோஸ் செய்முறை பற்றி உங்களுடன் அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் மீண்டும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாவ காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானிலையுடன். நியூயார்க் ரோச்சஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயார்க் ரோச்சஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

நம்மை தென்றலாய் தழுவி செல்லும் இனிமையான பாடல்களை கேட்க ஆவலாக இருக்கிறீர்களா? அதுவும் ஒரே இசையமைப்பாளரின் சிறந்த பாடல்களாக இருக்க வேண்டுமா? இதோ உங்களுக்காகவே ஒளிபரப்பாகிறது மாலை தென்றல். பசிபிக் கரையிலிருந்து நாள்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை அமெரிக்கன் தமிழ் ரேடியோவில் புகழ்பெற்ற இசையமைப்பாளர்களின் இனிமையான பாடல்களை கேட்க தவறாதீர்கள். இந்த நிகழ்ச்சியை அமெரிக்கன் தமிழ் ரேடியோ ஆப் மூலமாகவும் அல்லது இணையதளம் மூலமாகவும் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் பாடல்களை கேட்டு கூதுகளிக்க மாலை தென்றல். நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு நிகழ்ச்சி பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நாளை மீண்டும் பாவையர் உலக நிகழ்ச்சியில் சந்திப்போம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி படகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாவையர் உலகம் பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கின்றது உங்களுக்காக.

0: சார் இவங்க பாடுறது?
1: என்ன சார் நீங்க, இவங்களை தெரியாதா? இதுவரைக்கும் இவங்க கச்சேரி கேட்டதில்லையா நீங்க? சார் இவங்க தான் ஃபேமஸ் பாடகி, சியாமலா கௌரி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியில் தமிழீழப்பாடல்கள் ஒலிக்கும் நேரம் இது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு,

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் இப்பொழுது கேட்கவிருக்கும் சிறப்பு நிகழ்ச்சி டீ கடை. ஆமாங்க, டீ கடை. இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கடகல பட பாடல்கள், அன்றாட நிகழ்வுகள் மற்றும் சிறந்த நகைச்சுவை துணுக்குகள் மற்றும் சிறுகதைகள் எல்லாமே இடம்பெறப்போகுது. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் VMS ராம்குமார். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.

நம்மை தென்றலாய் தழுவி செல்லும் இனிமையான பாடல்களை கேட்க ஆவலாக இருக்கிறீர்களா? அதுவும் ஒரே இசையமைப்பாளரின் சிறந்த பாடல்களாக இருக்க வேண்டுமா? இதோ உங்களுக்காகவே ஒளிபரப்பாகிறது மாலை தென்றல். பசிபிக் கரையிலிருந்து நாள்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை அமெரிக்கன் தமிழ் ரேடியோவில் புகழ்பெற்ற இசையமைப்பாளர்களின் இனிமையான பாடல்களை கேட்க தவறாதீர்கள். இந்த நிகழ்ச்சியை அமெரிக்கன் தமிழ் ரேடியோ ஆப் மூலமாகவும் அல்லது இணையதளம் மூலமாகவும் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் பாடல்களை கேட்டு

0: அந்த மாதிரி
1: பல பல பல பாகுபலி பயம்.

0: அப்பு சென்னைக்கு போனோம், வாடகை எவ்வளவு?
1: 600.
0: 600? சரி வா போகலாம்.
1: எல்லா வண்டியும் போயிடுச்சே.
0: எல்லா வண்டியும் போனது தெரிஞ்சாயா? ஓ வண்டிய கூப்பிடுறேன், வா போவோம்.
1: வரணுமா? வரும். ஆனா வராது.
0: வரும் ஆனா வராதா? யோ வரும் சொல்லு, இல்ல வராதுன்னு சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற?
1: வரும் தம்பி, ஆனா வராது.
0: என்னடா இது, ஓவரா இருக்கிறா? இந்த மாதிரியா 600 சொல்லியா? கூட 50 போட்டு 650 தரேன், வா போவோம்.
1: 650? வரும் ஆனா வராது.
0: அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? யோ பெருசு, இந்த மாதிரி 700 தரையா, வாயா போலாம்.
1: 700?
0: என்ன
1: சரி போவோம்
0: அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்கே இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க. குப்பல் அறிமா இருக்கு, இதுக்கு 700 கொடுத்தா தான் ஏத்து வரோம். எல்லாங்க நேரம்
1: பிடிக்கும் போது நாம என்ன பண்றது?
0: வேமா சாட் பண்ணியா, போவோம்.
1: இங்கேதானே இருந்தது.
0: என்னடா அது, கிளம்பும் போது சங்கு சத்தம். ஏயா என்ன செஞ்ச?
1: எவனோ விசில் அடிக்கிறான்.
0: விசிலா? இந்தாயா சங்கு சவுண்டு சப்ப கிளிக்குது, இத போய் விசிலுங்கிற.
1: அவ்வளவு சத்தமாவா கேக்குது?
0: ஏன் உனக்கு அவ்வளவு மெல்லவா கேக்குது? என்னைய ஓட சொன்னா உருட்டுற?
1: டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும்.
0: டிராபிக்கா? யோ கூட்டம் இல்லையா, ரோடு அனாதையா கிடக்கு.
1: அது தெரியுது, பொதுவா சொன்ன.
0: நல்லா பொதுவா சொன்ன.
1: தம்பி நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க, சும்மா தக தக தக தகனு மின்றீங்க.
0: எம்ஜிஆர் மாதிரி?
1: ஆமா.
0: கலரா?
1: ஆமா.
0: நானு?
1: ஆமா.
0: யோ பேசாம ஓட்டியா? எம்ஜிஆர் முன்னா பாத்துருக்கா இல்லையா?
1: என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு.
0: யோ பங்குனி வெளி பல்ல காட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, பனி மூட்டம் இருக்கு.
1: அது தெரியுது, நான் நேத்து நடந்தத சொன்னேன்.
0: நல்லா நடந்துச்சு நேத்து
1: தம்பி. கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க.
0: எங்க கிளம்புறாங்க?
1: அங்க பாரு தம்பி, ஒரு கூட்டமே மஞ்ச கொடியோட ஆரவாரமா வர்றாங்க.
0: அது மஞ்ச கொடியா? மஞ்ச லாரி.
1: லாரியா?

0: வரு வராதுன்னு கலந்து சொன்னானே, அதுக்கு இதான அர்த்தம். என்ன பார்த்து எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் நானே. அப்பயே நான் சுதாரிச்சிருக்கேன் வேணாமா? கண்ணில்லாத கவோரி பயல முழு கர கரப்பாம்பூச்சி மாதிரி கவுத்தி வச்சிருக்கானே பாவி.
1: இந்த கிழமை இருக்கானா இல்லையான்னு கூட தெரியலையே. ஐயோ
2: தம்பி,
0: இருக்கியா?
2: யாரி போயிடுச்சா? போவோமா?
0: ஏன்னா ஒரு மனுஷன் சாவடிக்க பார்த்து மறுபடியும் புறப்படலாமா கேக்குறீங்க? இனிமே நீ கார் ஓட்டுறத பார்த்து கைய கலப்பறம் பிடிச்சு அடுப்புல வச்சு போடுறாஸ்க. கண்ணு தெரியாது.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

0: அம்மா, அடக்க முடியலையே, அடக்க முடியலையே. அதுக்குள்ள யாரு? ஆளே இல்ல, பெல்லு.
1: அதான் நீ இருக்கல்ல.
0: நான் ஓரமா தான் இருக்கேன். கொங்காங்கோ திமிரு. இப்ப யாரு? ஐயோ, கரெக்டா இங்க.
1: அம்மா கொஞ்சம் இறங்குமா?
0: அறிவில்ல. ஐயோ, முடியலையா? முட்டிக்கிட்டு நிக்குதே.
1: முட்டிக்கிட்டு இருந்தா ஏ, இங்க வா, இங்க வா, இங்க வா.
0: என்ன,
1: இங்க வா. நீ தானே நீ போலீஸ்காரனோட வந்த?
0: அது நான் இல்ல, எங்க அண்ணன் சங்கி மங்கி.
1: அப்ப நீ?
0: நான் மங்கி சங்கி.
1: பேருங்களை பாரு, மங்கி சொங்கிட்டு. வண்டியில ஏறு.
0: நான் எதுக்கு வண்டியில ஏறனா?
1: மறைவான இடத்துல போய் இறக்கி விடுறேன், ஏறு.
0: உனக்கு எதுக்கு? அவன் வேலையை பார்த்துட்டு போய். என்னங்கடா கர்ச்சிப்பையே கத்தி மாதிரி உருவுறீங்க? முடியலையே. நாங்க
1: என்ன
0: பாட்டு பாட்டு
1: முடியாது?
0: ஆட போகடா கொய்யா.
1: என்ன சவுண்டு? டயர் கேர் வெடிச்சிருச்சா?
0: டயர் எல்லாம் ஒண்ணு வெடிக்கல, டேங்க் வெடிச்சிருச்சு.
1: இது பெட்ரோல் டேங்கா?
0: பெட்ரோல் டேங்க் இல்லையா, யூரின் டேங்க்.
1: ஒழுங்கா வாட்டர் வாஷ் பண்ணி வண்டியை கொண்டாந்து குடுக்கற. இல்ல, கொண்ட இருக்கும், மண்டை இருக்காது. கொய்யா.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

தொடரும்.

0: புதுசா
1: இல்ல பழசு?
0: நீ எதை சொல்ற?
1: நீ எதை கேக்குற?
0: நான் உன்ன கேட்டேன்.
1: நான் டிரஸ் நினைச்ச.
0: டிரஸ் பழசுங்கிறது நான் பத்தடி தூரத்திலிருந்து வரும்போதே தெரியுது. நீ புதுசுதானே?
1: ஆமா.
0: அதிகாரி வர்றப்ப சலீட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா?
1: எங்க எங்க?
2: ஏய் ஏய் ஏய் மிஸ்டர்,
0: அதிகாரின்னு சொன்னது என்னத்தான்
3: சார்?
0: லெப்ட்ல சலீட் அடிக்கணும்னு எந்த அதிகாரி சொல்லி கொடுத்தான்?
2: நான்சன்ஸ், சலீட் ஆன் ரைட் ஹேண்ட்.
1: ஓ, சாரி சார்.
0: என்ன கத்தியில விளையாட்டு?
1: ஐயோ ரத்தம்.
0: என்னடா நட்டம்? இந்தமா இந்த விளையாட்டு தனத்தையெல்லாம் வீட்டுல மூட்டை கட்டி வச்சுட்டு வரப்பார். அது போக நீ என்னைய பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டி இருக்கு. எறும்புகவா?
1: ஒரு டவுட்.
0: என்ன?
1: உங்களுக்கு ரூம் எல்லாம் கொடுத்துருக்காங்க?
0: பாலோமி.

0: புது நந்தவனமே, சம்மதம் சொல்லு இந்த இடமே இன்ப சோகமே.
1: ஏ அக்கா மக, ஐயப்பா என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க?
2: யாரோட அக்கா மக டாய்?
1: அண்ணனோட அக்கா மக. அது நடந்து வந்தா
0: நம்ம பஸ் ஸ்டாண்டு பள பள பளக்கும்.
1: அண்ணனோட பச்சை அது பறந்து வந்தா.

நேர்களுக்கு வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: ரெண்டு வடை ஒரு டீ.
1: அச்சா நான் ரொம்ப சந்தோஷமா கேட்டா யாரு கேலரி லவ் லெட்டர் கொடுத்துடா.
0: சரி மெட்ராஸ் தான், எங்க தங்க போன் நம்பர் கொடு.
1: இது வெறும் லெட்டர் இல்லடா, என் உயிர்டா.
0: இரு இரு இரு,
1: படிக்கிறேன்
0: கையில். 2433 5314. டேய் இது சைதாப்பட்ட நம்பர்ரா, நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு, நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாம். ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னாங்களே, என்னாச்சு? பிரச்சனை என்னன்னு சொல்லு. லூசு பயலா. டேய் பாடி ஸ்டோடாங்கிறது எனக்கு வெளியில கூப்பிடுற பேர்ரா, உள்ளுக்குள்ள ரத்த கலரின் ஒரு பேர் இருக்கு தெரியுமா உனக்கு? ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுற. வட போச்சே தம்பி, டீ இன்ன வரல, தயங்காம சொல்ற. முடிஞ்சிருச்சுல, இனி என் முன்னாடி ஒருத்தர் நிக்க கூடாது. அவுட். பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன்?

0: இன்ன அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களே, அமெரிக்க தமிழ் வானொலியோட எப்பொழுதும் இணைஞ்சிருங்க. ரேடியோ கடன் மற்றும் டிவி மூலமாகவும் தரவிறக்கம் செய்யப்படக்கூடிய செயலி மூலமாகவும் நீங்க அமெரிக்க தமிழ் வானொலியை எப்பொழுதும் கேட்டு பயிரலாம். நன்றி, நாளை சந்திப்போம். அதுவரை உங்கள் அன்பு அறிவிப்பாளர் VMS ராம்குமார். நன்றி, வணக்கம்.
1: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
2: Global Center for Siddha Medicine and Research, GCSMR, is a non-profit tax-exempt organization which promotes health by integrative approach. Integrative medicine is a healthcare system that collaborates with other medical systems to effectively promote health, prevent and cure diseases. GCSMR's mission is to conduct research and document the basic principles and methods of Siddha system of medicine, which is an exclusive medical system native to southern India. From GCSMR, we have been conducting various free webinars on different health topics. After overwhelming responses that we got for the webinar series on women's health, we are planning to do one more series on women's health. These webinars are going to happen last Sunday of each month, starting from June till November. These webinars include topics like healthy menarche, menstrual cycle, pregnancy care, postpartum care, management of menopause, etc. These webinars are free and open to all, will be conducted in English. Don't miss this wonderful opportunity to learn wisdom of Siddha medicine and our age-old tradition, and to integrate that in our day-to-day life to have a healthy lifestyle. Keep tuned with us for further information. Have a great day. Bye.
3: ஆமா, என்னைக்குமே என் வீட்டை பக்கம் நீ வரமாட்டிய. இன்னைக்கு மட்டும் என்னவா புதுசா?
4: இல்ல மாப்பிள்ள,

0: நீ நல்லா இருக்கியான்னு
1: பாத்துட்டு போலாம்.
0: இல்ல மாப்ள, நீ ஒரு கூலிங் கிளாஸ் வச்சிருப்பீல்ல, அத கூட.
1: அதான என்னடா சுண்டலி சொற்றோட சுத்துறேன்னு பார்த்தேன்.
2: GCSMR Global Center for Siddha Medicine and Research. இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
1: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களே, வணக்கம். வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் பசிபிக் நேரப்படி காலை 8 மணிக்கு வழங்கி வரும் திருக்குறள் சிந்தனைகள் என்ற தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இப்போது திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் உரையாற்றுகின்றார்.
2: அகர முதல எழுத்தில்

நான் உங்கள் நண்பன் பிரபாகரன் பேசுகிறேன். அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். திருக்குறள் சிந்தனைகள் என்ற இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்று திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தலைமை பொறுப்பில் உள்ள ஒருவருக்கு இருக்க வேண்டிய நற்பண்புகளை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சொற்பொழிவு https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருக்குறளில் தலைமை பண்புகள். வியக்கத்தக்க சாதனைகள் புரிந்த பலரை பற்றிய செய்திகளை வரலாற்றில் காண்கிறோம். உதாரணமாக, தமிழகம் முழுவதையும் ஆண்ட கரிகால் பெருவளத்தான், அலெக்சாண்டர் த கிரேட், சைரஸ் த கிரேட் ஆஃப் பெர்ஷியா, செங்கிஸ்கான் ஆஃப் மங்கோலியா, அசோக சக்கரவர்த்தி, நெப்போலியன் போனபார்ட் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். வெள்ளையர்களிடமிருந்து இந்தியர்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த காந்தி அடிகள், தென்னாப்பிரிக்காவில் வழக்கிலிருந்த நிறவெறி இனவெறி ஆகியவற்றை எதிர்த்து போராடி அங்குள்ள மக்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த நெல்சன் மாண்டேலா, அமெரிக்காவில் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் சம உரிமைகளுக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்களும் வரலாறு காணாத சாதனைகளை படைத்தவர்களின் பட்டியலில் இடம்பெறத்தக்கவர்கள்தான். மிகப்பெரிய நிறுவனங்களை நிறுவி பாராட்டத்தக்க தொழில்நுட்ப கருவிகளை தயாரித்து விற்பனை செய்து மிகுந்த லாபமடைந்து வரலாற்றில் தடம் பதித்தவர்கள் பலர். அவர்களுள் ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கி பல அரிய தொழில்நுட்ப கருவிகளை கண்டுபிடித்து விற்பனை செய்த ஸ்டீவ் ஜாப்ஸ், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவராகிய பில் கேட்ஸ், அமேசான் நிறுவனத்தை தொடங்கி வணிகத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் சாதனைகளையும் படைத்து வெற்றி பெற்ற ஜெஃப் பேசோஸ் ஆகியோரும் குறிப்பிடத்தக்கவர்கள்தான். இவர்கள் தங்கள் சாதனைகளுக்காக சரித்திரத்தில் இடம்பெற்றாலும் இவர்களுடைய சாதனைகளுக்கு உறுதுணையாக இருந்து உழைத்தவர்கள் பலர். படைவீரர்கள் இல்லாமல் கரிகால் பெருவளத்தானும் மற்ற மன்னர்களும் வெற்றிகளை பெற்றிருக்க முடியாது. அயராது உழைத்து சிறைக்கு செல்வதையும் பொருட்படுத்தாமல் தங்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்த தொண்டர்கள் இல்லாமல் காந்தியடிகள், நெல்சன் மாண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்கள் தங்கள் போராட்டங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. தங்கள் தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் பல்வேறு பணிகளை செவனே செய்யும் ஊழியர்கள் இல்லாமல் ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், ஜெஃப் பேசோஸ் போன்றவர்கள் தங்கள் தொழில்துறைகளில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இத்தனை பேர் பாடுபட்டு உழைத்தாலும் வரலாற்றில் இடம்பெறுபவர்கள் வெற்றி பெற்ற மன்னர்களும் தொழில்துறை தலைவர்களும் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் மட்டுமே தான். தலைவர் என்பவர் யார்? பீட்டர் ட்ரக்கர் என்ற அறிஞர், சரியான செயல்களை செய்பவர் தலைவர், செயல்களை சரியாக செய்பவர் மேலாளர் என்று ஒரு தலைவருக்கும் மேலாளருக்கும் உள்ள குணங்களை வேறுபடுத்தி காட்டுகிறார். எந்த செயல்கள் நாட்டிற்கு தேவையானவை, நன்மை பயப்பவை, தனக்கு வெற்றியை தருபவை என்று சிந்தித்து முடிவெடுப்பது ஒரு மன்னனின் கடமை. எந்த செயல்கள் நாட்டு மக்களுக்கு அல்லது தன் இனத்திற்கு தேவை என்று போராட்டங்களை தொடங்குவதற்கு முன் முடிவெடுப்பது மக்களுக்காக உழைக்கும் தலைவர்களுக்கு தேவை. எந்த தொழிலை தொடங்கினால் வெற்றி பெற முடியும் என்று முடிவு செய்ய வேண்டியது ஒரு நிறுவனத்தின் தலைவரின் பொறுப்பு. இவ்வாறு முடிவெடுக்கும் பொழுது தலைவர்களின் எண்ணம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களின் வெற்றி உயர்ந்ததாக இருக்கும் என்பது வள்ளுவரின் கருத்து. உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்தினால்தான் வெற்றி அடைய முடியும். அந்த உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு பலருடைய உதவிகள் தேவை. ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு மற்றவர்களை ஒருங்கிணைத்து அவனுடைய லட்சியத்தை மற்றவர்களும் தங்கள் லட்சியமாக கொள்ளுமாறு அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய உதவியால் தன் லட்சியத்தை அடையும் ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும். பலரையும் ஒருங்கிணைத்து ஊக்குவித்து அவருடைய உதவியாலும் ஒத்துழைப்பாலும் தன் லட்சியத்தை ஒரு தலைவன் அடைய வேண்டுமானால் அவனிடம் பல சிறந்த பண்புகள் இருக்க வேண்டும். அந்த பண்புகள் என்னவென்று பார்ப்போம். திருக்குறளில் அரசியல் என்ற பிரிவில் ஒரு மன்னன் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அவனுக்கு தேவையான தலைமை பண்புகளை பற்றியும் வள்ளுவர் விரிவாக கூறுகிறார். குற்றங்கடிதல், தெரிந்து செயல்வகை, வழி அறிதல், காலம் அறிதல், இடனறிதல், தெரிந்து தெளிதல், தெரிந்து வினையாடல், செங்கோன்மை, கொடுங்கோன்மை, விருவந்த செய்யாமை, ஒற்றாடல் என்ற 11 அதிகாரங்களில்
ஒரு மன்னன் எப்படி ஆட்சி புரிய வேண்டும் என்பதை பற்றியும், இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, பெரியாரை துணைக்கோடல், சிற்றினஞ்சேராமை, சுற்றந்தழால், பொச்சாவாமை, கண்ணோட்டம், ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆழ்வினை, உடைமை, இடுக்கன் அழியாமை ஆகிய 14 அதிகாரங்களில் மன்னனிடம் இருக்க வேண்டிய பண்புகளை பற்றியும் திருக்குறளில் கூறப்பட்டிருக்கிறது. மற்ற அதிகாரங்களை விட இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் பல பண்புகள் சிறப்பாக கூறப்பட்டுள்ளன. மன்னனின் பண்புகளை பற்றி வள்ளுவர் இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் கூறும் கருத்துக்களையும் மற்ற அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்களையும் இப்பொழுது ஆய்வு செய்வோம். முதலாவதாக அஞ்சாமை. அச்சம் என்பது மனிதர்களுக்கு இயல்பாக இருக்கும் பண்பு. சிலவற்றுக்கு அஞ்ச வேண்டும், சிலவற்றுக்கு அஞ்ச தேவையில்லை. அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சாமை அறிவின்மை, அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சுதல் அறிவுடையவர் கடமை என்று அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவாள் தொழில் என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். உதாரணமாக ஒருவன் பழிபாவங்களுக்கு அஞ்ச வேண்டும், ஆனால் போருக்கு செல்பவன் பகைவரின் படையைக் கண்டு அஞ்சக்கூடாது. ஒரு தொழிலில் இருப்பவன் தன் தொழிலில் தன்னோடு மற்றவர்கள் போட்டியிட்டால் போட்டியைக் கண்டு அஞ்சாமல் தான் தன் தொழிலில் முன்னேறுவதற்கான செயல்களை விடாமுயற்சியோடு செய்ய வேண்டும். இதுபோன்ற சூழ்நிலைகளில் அச்சம் இருக்கலாம், ஆனால் அந்த அச்சத்தால் மனம் தளராமல் அந்த அச்சத்தை கடந்து செயல்பட வேண்டும். அச்சத்தை கடந்து செயல்படுவதற்கு வீரம் வேண்டும். எப்பொழுது எதற்கு அஞ்ச வேண்டும், எப்பொழுது எதற்கு அஞ்சக்கூடாது என்பதை அறிந்து விவேகத்தோடு செயல்பட வேண்டும். இவ்வாறு விவேகத்தோடு கூடிய வீரத்தைத்தான் வள்ளுவர் அஞ்சாமை என்று கூறுகிறார். அடுத்து அறமும் மரமும். மரம் என்றால் வீரம். வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் ஒருவன் அறத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் திருக்குறளில் நாம் காணும் கருத்து. மன்னனாக இருப்பவன் அறநெறிகளை பின்பற்றி தனக்கும் தன் குடிமக்களுக்கும் நிகழக்கூடிய தீமைகளை தவிர்த்து வாழ வேண்டும் என்ற கருத்து குறளில் காணப்படுகிறது. அறநெறிகளிலிருந்து தவறாமல் தன் குடிமக்களுக்கு மற்றவர்களால் எவ்வித தீங்கும் நேராமல் தடுத்து வீரத்திலிருந்து வழுவாமல் இருப்பவனே பெருமைக்குரிய அரசன் என்று அறநிழுக்காது அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடையது அரசு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். வள்ளுவர் போரை ஆதரிக்கவில்லை, ஆனால் பகைவர் போரிட்டால் தற்காப்புக்காக போரிடுவதை அவர் ஆதரிக்கிறார். அதனால்தான் படைமாட்சி, படைச்சறுக்கு ஆகிய அதிகாரங்கள் குறளில் இடம்பெற்றிருக்கின்றன. வள்ளுவர் உலக இயல்பை நன்கு அறிந்தவர். போர் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆகவே மன்னனாக இருப்பவன் தானாக போரை தொடங்காவிட்டாலும் பகைவர் போரிட்டால் அவர்களை எதிர்த்து போரிட வேண்டும். அவ்வாறு போரிடுவதற்கு அறம் மட்டும் போதாது, வீரமும் தேவை. மன்னனுக்கு மட்டுமல்லாமல் தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் அறமும் மரமும் தேவை. அவர்களும் அறநெறியில் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தங்கள் நிறுவனத்தை வழிநடத்த வேண்டும். அவர்கள் தங்கள் தொழிலில் பல இடையூறுகளையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளில் அவர்கள் மனம் தளராமல் துணிவோடு பணியாற்ற வீரம் வேண்டும். ஆகவே அறமும் மரமும் அன்றும் தேவை, இன்றும் தேவை, என்றும் தேவை. அடுத்து ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை என்பது தளராத மனக்கிளர்ச்சியுடனும் விடாமுயற்சியுடனும் பணியாற்றுவதை குறிக்கிறது. ஊக்கமுடைமையை பற்றி கூறும் பொழுது உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதிலார் உடையது உடையரோ மற்று என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது ஒருவர் உடைமைகள் பல உடையவராக இருந்தாலும் உடையவர் என சிறப்பித்து கூற தகுதி உடையது ஊக்கம் உடைமையாகும். அவ்வூக்கம் உடைமையை பெறாதவர்கள் பிற உடைமைகள் பலவற்றை பெற்றிருந்தாலும் அவர்கள் உடையர் என்று சிறப்பித்து சொல்லத்தக்கவர்கள் ஆக மாட்டார்கள் என்பது கருத்து. ஊக்கம் என்பதை ஆங்கிலத்தில் எனர்ஜி என்று ஜி.யு. போப் அவர்களும் மற்றவர்களும் மொழிபெயர்க்கிறார்கள். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஊக்கம் என்பது இன்றியமையாதது. கடந்த நூற்றாண்டில் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக பணியாற்றி அந்த நிறுவனத்தை மிக லாபகரமாக வழிநடத்தியவர் ஜாக் வெல்ச் என்பவர். ஃபார்ச்சூன் என்ற மாத இதழ் அவருக்கு அமெரிக்காவின் மேலாளர், அமெரிக்காஸ் மேனேஜர் என்று பட்டமளித்து அவரை சிறப்பித்தது. அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது ஊக்கமுடைமையில் அவருக்கு இருந்த

தூங்காமை என்பது காலந்தாழ்த்தாமல் செயலாற்றுவதை குறிக்கிறது. மடியின்மை என்ற அதிகாரத்தில் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறிய வள்ளுவர் பணிகளை செய்யும் பொழுது அவற்றை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். அரசன் தன் பணிகளை செய்வதில் காலந்தாழ்த்தாமல் செய்யும் ஆற்றலும் கல்வியும் மனத்திற்பமும் நீங்காமல் உடையவனாக இருக்க வேண்டும் என்று தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாவிட்டால் அதனால் விளையும் தீமைகளால் நாட்டுக்கு அல்லது நிறுவனத்துக்கு கேடு வரலாம். காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டியவற்றை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதை தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்று வள்ளுவர் கூறுகிறார். மன்னனைப் போலவே நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் தங்கள் பணிகளை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும். துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு பலர் இருப்பார்கள். அவர்கள் வெவ்வேறு அறிவுரைகள் கூறுவார்கள். ஒரு சூழ்நிலையில் பலவிதமாக முடிவெடுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்பொழுது ஆராய்ந்து தெளிவான ஒரு உறுதியான முடிவெடுக்கும் மனத்திற்பந்தான் துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு துணிவுடைமை ஒரு இன்றியமையாத பண்பு. அடுத்து கல்வி கேள்வி. தூங்காமையைப் போல் கல்வியும் துணிவும் மன்னனுக்கு தேவை என்று வள்ளுவர் கூறுகிறார். உற்றுழி உதவியும் உருகுரல் கொடுத்தும் பிற்று நிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறி அனைவருக்கும் கல்வியின் இன்றியமையாமையை ஆரியப்படை கடந்த இளஞ்செழியன் புறநானூற்றில் வலியுறுத்துகிறான். கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று வள்ளுவர் கல்வியின் சிறப்பை கூறுகிறார். செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை என்று கேள்வியின் சிறப்பையும் வள்ளுவர் கூறுகிறார். பல நூற்றாண்டுகளாக கல்வி மற்றும் கேள்வி ஆகியவற்றின் சிறப்பையும் பெருமையையும் தமிழர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே அனைவருக்கும் கல்வியும் கேள்வியும் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. மன்னனுக்கு கல்வியும் கேள்வியும் தேவை, மக்களுக்கும் அவை தேவை. இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கல்வியும் கேள்வியும் மிக மிக இன்றியமையாதது என்பது அனைவரும் அறிந்த கருத்து. அடுத்து அறிவு. மன்னர்களுக்கும் தலைவர்களுக்கும் கல்வியும் தேவை அறிவும் தேவை. கல்வி வேறு அறிவு வேறு. இங்கு அறிவு என்பது கல்வியால் பெற்ற அறிவும் அறிவும் அனுபவம் கலந்த சரியான முடிவெடுக்கும் ஆற்றல் ஆகிய மெய்யறிவு என்பதை குறிக்கிறது. அதாவது மெய்யறிவு என்பது கல்வி அறிவும் அனுபவத்தால் வந்த அறிவும் கலந்தது. உதாரணமாக முறையாக கல்வி கற்காவிட்டாலும் ஆலோசகர்களிடத்திலிருந்து வெவ்வேறு கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு தன் சொந்த அறிவையும் அனுபவத்தையும் கலந்து சரியான முடிவெடுக்கும் மெய்யறிவு உடையவர்களாக சிலர் இருந்ததை நாம் வரலாற்றில் காண்கிறோம். முகலாய சக்கரவர்த்தி அக்பர் பதவிக்கு வந்த பொழுது அவருக்கு வயது 13. அவர் முறையாக கல்வி கற்காதவர். ஆனால் நல்லாட்சி புரிய வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டு தன்னுடைய அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்து பலரும் பாராட்டத்தக்க வகையில் தன்னுடைய மெய்யறிவை பயன்படுத்தி அக்பர் ஆட்சி புரிந்தார். கடந்த நூற்றாண்டில் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் ஒரு படிக்காத மேதை. மக்களின் நலத்தையே மனத்தில் கொண்டு பல நல்ல திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தினார். மற்றும் தமிழர்களின் முன்னேற்றத்தை மனத்தில் கொண்டு சுயமரியாதையையும் பெண் உரிமையையும் பகுத்தறிவையும் தமிழர்களிடையே பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன் வாழ்நாள் முழுதும் உழைத்து தமிழ் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிய தந்தை பெரியார் 3 வகுப்பு மட்டுமே படித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு சிறப்பானது, ஆனால் மெய்யறிவு அதைவிட சிறப்பானது. தலைவர்களுக்கு மிக மிக தேவையானது மெய்யறிவு என்பதற்கு அக்பர் காமராஜர் பெரியார் போன்ற தலைவர்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்து ஈகை. வறுமையில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருளை கொடுத்து உதவி செய்வதே ஈகை. சங்க காலத்தில் மன்னர்களும் வள்ளல்களும் வறியவர்களுக்கு வரையாது கொடுத்ததாக புறநானூற்றில் காணலாம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் ஏழைகளுக்கான சமூக நலத்திட்டங்கள் எவையும் இருந்ததாக தெரியவில்லை. அதனால் மன்னர்களும் வள்ளல்களும் ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள். உருவசையும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு என்று வள்ளுவர் நாட்டுக்கு இலக்கணம் வகுக்கிறார். மன்னர்கள் தங்கள் நாட்டு மக்களின் நல்வாழ்வில் அக்கறை காட்டுவது இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து. இன்றைய சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் குடிமக்களின் நல்வாழ்விலும்
நிறுவனங்களின் தலைவர்கள் தங்கள்

ஊழியர்களின் நல்வாழ்விலும் அக்கறை காட்ட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுவதாகவும் சொல்லலாம். கொடை. ஈகை என்பது வேறு, கொடை என்பது வேறு. வலியார்க்குன்றுவதே ஈகை என்பது வள்ளுவரின் கருத்து. அறிவில் சிறந்த புலவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆடல் பாடல் போன்ற கலைகளில் சிறந்து விளங்கிய விரல் இயற்கும் பாடல்களுக்கும் மன்னர்கள் பொன்னும் பொருளும் அளிப்பது கொடை என்று சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் கருதப்பட்டது. தற்காலத்தில் போர், கலை, இலக்கியம், விளையாட்டு போன்ற துறைகளில் சாதனை படைப்பவர்களுக்கு அரசு விருதுகள் வழங்குகின்றன. நிறுவனங்களில் சிறப்பாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகளும் வெகுமதிகளும் வழங்கப்படுகின்றன. ஏழைகளுக்கு ஈகையும் தகுதி உடையவர்களுக்கு கொடையும் அளித்து அவர்களை ஆதரிக்கும் பண்பு தலைவர்களுக்குரிய பண்புகளில் ஒன்று. அடுத்து அழி. அழி என்ற சொல் அன்பு, கொடை, இரக்கம், தலையளி, கருணை போன்ற பலவற்றை குறிக்கும் ஒரு சொல். இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் தகுதியானவர்களை மதித்து அவர்களுக்கு வேண்டுவனவற்றை அன்போடும் மகிழ்ச்சியோடும் தாராளமாக கொடுக்கும் மனப்பான்மையைத்தான் அழி என்ற சொல் குறிப்பதாக தோன்றுகிறது. மன்னனுக்கு அத்தகைய தாராள குணம் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அத்தகைய தாராள குணத்திற்கு இணையான ஆங்கில சொல் ஜெனராசிட்டி. அமெரிக்க எழுத்தாளரும் நூலாசிரியருமாகிய ஜான் மேக்ஸ்வெல் என்பவர் தன்னுடைய தி 21 இண்டிஸ்பென்சிபிள் குவாலிட்டிஸ் ஆஃப் எ லீடர் என்ற நூலில் தலைமை பொறுப்பவர்கள் இருப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய இன்றியமையாத நற்குணங்களுள் தாராள குணமும் ஒன்று என்று கூறுகிறார். ஒரு தலைவரிடம் உள்ள தாராள மனப்பான்மையை தவிர அவருடைய வேறு எந்த குணத்தாலும் அவரை பற்றி தெளிவாக கூற முடியாது. மற்றும் தாராள மனப்பான்மையை போல் அவருக்கு உதவக்கூடிய பண்பு வேறு எதுவும் இல்லை. தாராள குணம் என்பது அவ்வப்பொழுது நிகழும் நிகழ்வாக இல்லாமல் அவருடைய இதயத்திலிருந்து வரும் இயற்கையான பண்பாக இருக்க வேண்டும் என்று ஜான் மேக்ஸ்வெல் கூறுகிறார். ஸ்டீவன் கவி என்ற அறிஞரும் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் தாராள மனப்பான்மை ஒன்று என்று தன்னுடைய பிரின்சிபல் சென்டர் லீடர்ஷிப் என்ற நூலில் கூறுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த வள்ளுவருடைய கருத்தும் தற்கால அறிஞர்களாகிய ஜான் மேக்ஸ்வெல் மற்றும் ஸ்டீவன் கவி ஆகியோரின் கருத்தும் ஒத்திருப்பது வியக்கத்தக்கது. அடுத்து காட்சிக்கு எளிமை. ஒரு தலைவன் காட்சிக்கு எளியவன் என்றால் அவனை அனைவரும் சென்று காண்பது எளிது என்பதை குறிக்கிறது. சங்க காலத்திலும் அதற்கு பின்பும் புலவர்களும் பாடல்களும் மன்னர்களை எளிதில் சந்திக்க முடிந்ததாக புறநானூற்று பாடல்களிலிருந்து தெரிய வருகிறது. அண்மை காலத்தில் வாழ்ந்த தமிழகத்தின் முதல்வர் அறிஞர் அண்ணா, இந்திய குடியரசு தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஆகிய இருவரையும் எளிதில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கள் இருவரும் காட்சிக்கு எளியவர்களாக இருந்ததாக பலரும் கருதுகின்றனர். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமை அதிகாரியை காண்பது அந்த நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு கூட அவ்வளவு எளிதல்ல. கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் கூறல். தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொல் கூறாமல் இருப்பது மிகவும் இன்றியமையாது. அவர்கள் கடுஞ்சொல் கூறுபவர்களாக இருந்தால் அவர்களிடம் பணிபுரிபவர்கள் அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்காக அவர்கள் கேட்க விரும்பாதவற்றை அவர்களிடம் கூற மாட்டார்கள். நிறுவனத்தின் தோல்விகளும் சோதனைகளும் அவர்களிடமிருந்து மறைக்கப்படும். அதனால் அவர்கள் தங்கள் நிறுவனத்தின் சரியான நிலைமையை புரிந்து கொள்ளாமல் தவறான முடிவுகள் எடுத்து நிறுவனத்திற்கும் தங்கள் பதவிக்கும் கேடு விளைவித்துக் கொள்வார்கள். சில ஆண்டுகளுக்கு முன் நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர்நிலை அதிகாரியாக கணினித்துறையில் பணிபுரிந்தேன். அந்த நிறுவனத்தின் வருமானம் ஆண்டுக்கு $2,000,000,000. அந்த நிறுவனத்தில் ஏறத்தாழ 100,000 பேர் பணிபுரிந்தார்கள். அந்த நிறுவனத்தின் தலைமை அதிகாரி மிகுந்த கோபக்காரர். நிறுவனத்தின் வருமானம் குறைந்ததாகவோ அல்லது எந்த துறையிலாவது நிறுவனத்தின் வளர்ச்சி குறைந்ததாகவோ கேள்விப்பட்டால் அந்த செய்தியை கூறியவர்களிடம் அவர் மிகுந்த கோபமடைந்து செய்தியை கூறியவர்களை கடுஞ்சொற்களையும் தகாத சொற்களையும் கூறி திட்டுவார். பல சமயங்களில் எந்த துறையில் வளர்ச்சி குறைந்ததோ அல்லது நஷ்டமடைந்ததோ அந்த துறைகளுக்கு பொறுப்பானவர்களை கடுமையாக திட்டுவது மட்டுமல்லாமல் முன்கோபத்தால் சரியாக விசாரிக்காமல் அவர்களை பணி நீக்கம் செய்து விடுவார். அவருடைய கோபத்திற்கும் கடுஞ்சொற்களுக்கும் அஞ்சி பலரும் அவரிடத்திலிருந்து உண்மைகளை மறைக்கவும் பொய்க்கணக்கு எழுதவும் ஆரம்பித்தார்கள். அந்த தலைவர் பதவியிலிருந்த 2 ஆண்டுகளில் அந்த நிறுவனம்
பல வகைகளிலும் பின்னடைந்து 79 டாலராக இருந்த நிறுவனத்தின் பங்கு 17 டாலராக சரிந்தது. அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இப்பொழுது அந்த நிறுவனம் வேறொருவரின் தலைமையில் பெருமளவில் வளர்ச்சியடைந்து ஒரு பங்கு ஏறத்தாழ 200 டாலராக உயர்ந்து பலராலும் பாராட்டப்படுகிறது. தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொற்கள் கூறாமல் இருப்பது மட்டுமல்ல, இனிய சொற்களை பேச வேண்டும் என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இனிய சொற்களை பேசி வேண்டுவோர்க்கு வேண்டுவன கொடுத்து அன்போடும் அறத்தோடும் ஒரு தலைவன் ஆட்சி புரிந்தால் அவன் பலராலும் புகழப்படுவது மட்டுமல்லாமல் அவன் விரும்பிய வெற்றிகளை அடைவான் என்பது வள்ளுவரின் கருத்து. இக்கருத்து வள்ளுவர் காலத்தில் மட்டுமல்லாமல் இக்காலத்துக்கும் ஏற்புடையதுதான். அடுத்து செவிகைப்ப சொற்பொருத்தம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் தான் செய்யும் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் அமைச்சர்களும் பெரியோர்களும் தன்னுடைய காது கசக்கும்படியாக இடித்துரைத்தாலும் அவர்களின் சொற்களை மன்னர்கள் பொறுத்து கொள்வது செவிகைப்ப சொற்பொருத்தல் என்றழைக்கப்பட்டது. புறநானூற்றில் 8 பாடல்கள் செவியறிவுரிவு என்ற துறையைச் சார்ந்தவை. அந்த துறையில் உள்ள பாடல்கள் அனைத்தும் புலவர்கள் மன்னர்களுக்கு அறிவுரை வழங்குவனவாக அமைந்துள்ளன. இதிலிருந்து சங்க காலத்தில் மன்னர்கள் புலவர்களின் அறிவுரையை செவி மடுத்து கேட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கியதாக தெரிகிறது. இடித்திரைப்போரின் சொற்களை பொறுமையாக கேட்டு தன் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் மன்னனாக இருப்பவன் திரித்து கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரெல்லாரும் கெடும் என்று தவறுகளை சுட்டிக்காட்டும் நல்லெண்ணம் உடையவர்களின் சொற்களை தலைமை பதவியில் இருப்பவர்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தங்கள் கருத்துக்களை தவறாமல் வழங்குவதற்கு எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் தயங்குவதில்லை. பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்கள் உள்ளனர், இயக்குனர் குழுக்கள் உள்ளன மற்றும் பங்குதாரர்களின் வருடாந்திர கூட்டங்களில் பங்குதாரர்கள் தங்கள் நிறுவனத்தை பற்றிய தங்கள் கருத்துக்களை கூறுகிறார்கள் மற்றும் நிறுவனங்களின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களும் கட்டுப்பாடுகளும் உள்ளன. இதுவரை இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய குடநலன்களை பற்றி வள்ளுவர் கூறிய கருத்துக்களை பார்த்தோம். இப்பொழுது வேறு சில அதிகாரங்களில் தலைவனுக்கு இருக்க வேண்டிய குடநலன்களை பற்றி வள்ளுவரின் கருத்துக்களை பார்ப்போம். பெரியாரை துணைக்கோடல் மற்றும் சிற்றனும் சேராமை. கல்வி, கேள்வி, அறிவுடைமை ஆகியவற்றால் ஒரு தலைவன் சிறந்த முடிவெடுக்கவும் அவற்றை செயல்படுத்தவும் முடியுமென்றாலும் அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியோரை தலைவர்கள் தமக்கு துணையாக கொள்வது மிகவும் இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து என்று பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்திலிருந்து தெரிகிறது. அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியாரை தமக்கு துணையாக கொள்வது அரியவற்றுள்ளெல்லாம் அரியது என்றும் அது வலிமையிலெல்லாம் சிறந்த வலிமை என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இந்த கருத்து இன்றும் பயனுள்ளதாகவும் சிறந்ததாகவும் கருதப்படுகிறது. பல நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் உள்ளவருக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்களும் இயக்குநர்களும் உள்ளனர் என்பது அனைவரும் அறிந்த செய்தி. பெரியாரை துணை கொள்வது சிறந்தது என்று கூறிய வள்ளுவர் சிறியாரோடு சேரக்கூடாது என்று தலைவர்களுக்கு அறிவுரை கூற தவறவில்லை. தான் சேர்ந்த நிலத்தின் இயல்புக்கேற்ப நீர் தெரிந்து தன் தன்மையிலிருந்து வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையதாகிவிடும். அதுபோல் மக்களின் அறிவும் அவர்கள் சேரும் இனத்தின் தன்மைக்கே ஏற்ப மாறும் என்பதால் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் சிறியாரோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். அடுத்து சுற்றந்தழால். சுற்றி இருப்பவர்கள் சுற்றம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் மன்னனுடைய அமைச்சர்கள், படைத்தளபதிகள், ஆலோசகர்கள் மற்றும் அறிவுரை கூறும் பெரியோர்கள் மன்னனுடைய சுற்றத்தாராக கருதப்பட்டார்கள். அன்பு நீங்காத சுற்றம் ஒருவருக்கு வாய்க்குமாயின் அது அவனுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைவர்களோடு நெருங்கி பணியாற்றும் துணைத் தலைவர்கள் போன்றவர்களை தலைவர்களுக்கு சுற்றமாக கருதலாம். தலைவர்கள் அவருடைய சுற்றத்தோடு அன்போடு வழங்கினால் பல நன்மைகளை பெறலாம். அடுத்து ஆள்வினை உடைமை. ஆள்வினை உடைமை என்பது இடைவிடாது உழைத்து ஒரு செயலை நிறைவேற்றும் ஆற்றலை குறிக்கும் சொல். அதாவது ஆள்வினை உடைமை என்பது விடாமுயற்சி என்றும் பொருள் கொள்ளலாம். ஒரு செயலை முறையாக செய்து முடிப்பதற்கு
விடாமுயற்சி தேவை என்பதை வலியுறுத்துவதற்காக வள்ளுவர் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்கிறார். அதாவது ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அரியது என்று எண்ணி மனந்தளராமல் முயற்சி செய்தால் அதற்கேற்ற பெருமை வந்து சேரும் என்கிறார் வள்ளுவர். செய்யத் தொடங்கிய செயல் தெய்வத்தால் கைகூடாவிட்டாலும் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் என்று கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை உறுதிப்படுத்துகிறார். விடாமுயற்சி இல்லாதவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதால் விடாமுயற்சியையும் மன்னனுக்குரிய குணநலங்களில் ஒன்றாக வள்ளுவர் கருதுகிறார். மன்னர்களுக்கு மட்டுமல்லாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புபவர்கள் அனைவரும் விடாமுயற்சி என்பது இன்றியமையாத பண்பு என்பதை உணர வேண்டும். அடுத்து இடுக்கண் அழியாமை. ஒரு தலைவனுக்கு கல்வியும் அறிவும் பெரியோர் துணையும் விடாமுயற்சியும் இருந்தாலும் சில சமயங்களில் அவனுடைய வெற்றிக்கு தடைகளும் துன்பங்களும் வருவது இயற்கை. அவ்வாறு துன்பங்கள் வருவது இயல்பு என்று உணர்பவன் துன்பங்களால் துன்பப்பட மாட்டான் என்றும், தடைகள் ஏற்பட்ட இடங்களிலெல்லாம் அவற்றை கடந்து வண்டியை இழுத்துச் செல்லும் எருது போல் எடுத்துக்கொண்ட வினையை விடாமுயற்சியுடன் செய்து முடிக்க வல்லவனை அடைந்த துன்பம் தானே துன்பமடையும் என்றும் கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை எடுத்துரைக்கிறார். துன்பங்களை எதிர்கொள்வதற்கு மற்றொரு அறிவுரையும் கூறுகிறார் வள்ளுவர். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்துறுவது அதுகப்பதில் என்பது வள்ளுவர் கூறும் அறிவுரை. இது அனைவருக்கும் தெரிந்த குரல். பல அரிய செயல்களை செய்யும் மன்னர்களும் தலைவர்களும் இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியுடன் உழைக்கும் பண்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து என்பது நன்கு புலப்படுகிறது. அடுத்து பொச்சாவாமை. பொச்சாத்தல் என்றால் மறத்தல் என்றும், பொச்சாவாமை என்றால் மறவாமை என்றும் பொருள். சோம்பேறித்தனத்தால் ஒரு செயலை செய்யாமல் இருக்க வாய்ப்புள்ளது. காலம் தாழ்த்துவதனால் ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய முடியாமல் போகலாம். சோம்பேறித்தனம், காலம் தாழ்த்துதல் ஆகியவற்றைப் போல் மறதியும் செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் மறதியையும் தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக, அளவு கடந்த கோபத்தை விட சிறந்த மகிழ்ச்சியால் வரும் மறதி தீமையானது என்று, இறந்த வெகுளியும் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். அடுத்து மடியின்மை. மடி என்ற சொல்லுக்கு சோம்பல் என்று பொருள். எண்ணியதை முடிக்கும் காலத்து சோம்பலின்றி உழைத்தல் மடியின்மை என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக தான் செய்யும் பணிகளில் ஊக்கமும் உற்சாகமும் இருப்பவர்கள் சோம்பலின்றி உழைப்பார்கள். சோம்பல் இருந்தால் அது பணிகளை காலத்தில் செய்து முடிப்பதற்கு இடையூறாக இருக்கும் என்பதால் மடியின்மையை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். சோம்பல் இல்லாமல் இருப்பது அரசனுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் தேவையான பண்பு. அடுத்து கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்பது பிறருடைய துயரத்தைக் கண்டு இறங்கும் பண்பையும் பிறர் குற்றத்தை மன்னிக்கும் பெருந்தன்மையும் குறிப்பதாகும். இது அனைவரிடத்திலும் இருக்க வேண்டிய பண்பு. இப்பண்பு ஒரு மன்னனிடத்தில் இருந்தால் குடிமக்கள் இன்பமாக வாழ்வதற்கும் அவன் ஆட்சி சிறப்பாக அமைவதற்கும் காரணமாக அமையும். இந்த உலகம் ஏன் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சிந்தித்த கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்ற பாண்டிய மன்னன், தனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழ்வோருள் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தான். அவன் கூறும் பண்பும் கண்ணோட்டத்தை தான் குறிக்கிறது. கண்ணோட்டம் என்னும் சிறப்புடைய பேரழகு இருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வுலகம் அழியாது இருந்து வருகின்றது என்று வள்ளுவரும் கூறுகிறார். இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் கண்ணோட்டம் ஒரு தேவையான பண்புதான். இப்பண்பு தலைவர்களிடம் இருக்குமானால் அவர்கள் மக்களின் அன்பையும் மதிப்பையும் பெறுவர். முடிவாக, அறத்துப்பாலில் மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய அறங்களை கூறிய வள்ளுவர், பொருட்பாலில் முதல் 25 அதிகாரங்களில் ஒரு மன்னனுக்கு தேவையான பண்புகளை தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறுகிறார். தலைவர்கள் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி, அஞ்ச வேண்டாதவற்றுக்கு அஞ்சாமல் அறத்தோடும் விவேகத்தோடு கூடிய வீரமும் துணிவும் உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஊக்கத்தோடு சோம்பலும் மறதியுமின்றி காலம் தாழ்த்தாமல் பணியாற்ற வேண்டும். அவர்கள் கல்வியாலும் கேள்வியாலும் அறிய வேண்டியவற்றை அறிந்து தன் அனுபவத்தையும் மனதில் கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும். மற்றும் தலைவர்கள் தம்மை விட அறிவிலும் அனுபவத்திலும் முதிர்ந்த பெரியோரை துணையாக கொண்டு சிறியாரோடு சேராமல் தன் சுற்றத்தாரோடு அன்போடு பழகி
அவர்களின் ஆதரவை பெற வேண்டும். தலைவர்கள் தாராள குணத்தோடும் இரக்கத்தோடும் ஈகையிலும் கொடையிலும் சிறந்து விளங்க வேண்டும். மேலும் அவர்கள் காட்சிக்கு எளியவர்களாக கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் பேசி இடித்திரை போர் கூறுவனவற்றை பொறுமையோடு கேட்கும் பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியோடு துணிந்து செயல்பட வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன் முடியாட்சி காலத்தில் மன்னனுக்காக வள்ளுவர் தலைமை பண்புகளை பற்றி கூறிய கருத்துக்கள் இன்றைய குடியாட்சி காலத்திலும் ஆட்சி செய்பவர்களுக்கும் நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் ஏற்றவையாக உள்ளன என்பது நாம் எண்ணி எண்ணி வியக்கத்தக்கது. இன்று வள்ளுவர் கூறும் தலைமை பண்புகளை பார்த்தோம். இன்று நான் கூறிய கருத்துக்கள் https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த சொற்பொழிவில் திருக்குறள் மேலாண்மை என்ற தலைப்பில் மேலாண்மையை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை பார்ப்போம். இதுவரை பொறுமையாக செவிமடுத்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.

0: இதுவரை வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தம்முடைய திருக்குறள் சிந்தனைகளை வழங்கியதை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை அமெரிக்கன் தமிழ் ரேடியோ @gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். நன்றி.
1: ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல்
2: இயன்ற போதெல்லாம் நல்லதே செய்க.
3: Do all the good you can at all times and places and in all ways possible.
1: சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு.
2: சிறப்பும் செல்வமும் தரும் அறத்தினும் நன்மை தருவது எது?
3: There is nothing more profitable than righteous living which gives prosperity and dignity.
1: மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற.
2: தூய மனமே நல்லறம் ஆகும்.
3: Ensure purity of mind. That is the basis of all virtues.
1: அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காம் இயன்றது அறம்.
2: பொறாமை ஆசை கோபம் தீச்சொல் இந்நான்கும் அறத்திற்கில்லை.
3: Virtue does not know envy, greed, anger, or spiteful words.

0: Global Center for Siddha Medicine and Research, GCSMR, welcomes you all for the next webinar series, Part 2 on Menstrual Cycle for Women's Health. This webinar series is going to happen on July 26th, Sunday, 10:30 a.m. Eastern Standard Time and 8 p.m. Indian Time. This webinar is going to focus on common menstrual problems and how to manage them through Siddha system of medicine. This webinar also address menstrual cycle related challenges, focus on lifestyle adjustments, pain management, and understanding your body's unique needs. Don't miss this wonderful webinar on women's health, particularly on menstrual cycle. Save the date, July 26th, Sunday, 10:30 Eastern Standard Time and 8 p.m. Indian Time. Thank you. Have a great day.
1: என் பேரு ஏட்டு ஏகாம்பரம்.
2: தெரியும்,
1: எனக்கு 800 பேர் இருக்கு. என் கவுண்டர் ஏகாம்பரம். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ரவுடியை சுட்டு தள்ளிட்டு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட்ல இங்க வந்து சேர்ந்திருக்கேன். என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற?
2: உங்களை பார்த்தா சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்கீங்க சார்.
1: சிரிப்பு போலீஸா? ஏய், சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். சிரிப்பு போலீஸுங்கிற என்ன பத்தி யாருக்கிட்ட விசாரிச்சியா? விசாரிச்சுட்ட, அதான் அந்த பேச்சு. போய் டீ வாங்கிட்டு வா.
2: புதுசா வேலைக்கு வந்த போலீஸ டீ வாங்கிட்டு வர சொல்றது தப்பில்லையா சார்?
1: இத மட்டும் வைக்கணையா பேசு? வணக்க வைக்க சொன்னா மட்டும் அதிகாரியுடைய கண்ண குத்து
2: சார். அது வந்து
1: நான் பாப்டி.
3: எஸ் சார்.
1: ஒவ்வொரு பேச்சுக்கு எதிர்பேச்சு. என்ன அடாத்து

தமிழ் தேச உறவுகளுக்கு வணக்கம். தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் உழைத்தவர்களை, போராடியவர்களை காலம் காலமாக தமிழர்கள் மறந்து வருகிறார்கள். தமிழர்கள் மறந்து போன போராளிகளை, தலைவர்களை நினைவுபடுத்துவது நமது கடமை. நாம் மறந்து போன தமிழினத்தின் வரலாற்று தலைவன் தோழர் தமிழரசன் அவர்களை நினைப்பது நமது கடமை. புதுமை சமூகம் படைக்க பெரு நெருப்பாய் எழுந்த தோழர் தமிழரசன் அவர்களின் வாழ்வை, ஈகத்தை தமிழர்கள் நெஞ்சில் பதிக்க வேண்டியதும் நமது கடமை. தோழர் தமிழரசன் அவர்கள் சொல்வது போல, விடுதலை அரசியல் என்பது சலுகை அரசியல் அல்ல, ஓட்டு அரசியலும் அல்ல, ஆண்டையிடம் பிச்சை கேட்பதுமல்ல. மக்களை அணி திரட்டி அதிகாரம் மாற்றத்தை உருவாக்குவது நமது அரசியல் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவனை வருகிற செப்டம்பர் 1, 2018 அவர் நினைவு நாளில் நாம் இந்த குறுந்தகட்டை வெளியிடுகிறோம். மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய தேவை நமக்கு முன்வந்திருக்கிறது என்ற பெரும் முயற்சியில் இந்த குறுந்தகட்டை, இந்த பாடலை நாங்கள் வெளியிடுகிறோம். தமிழ் தேச மக்கள் கட்சியின் சார்பில் இந்த குறுந்தகட்டை வெளியிடுவதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். இசையாய் இசையரசு ஸ்ரீபன்ராஜ், குரலாய் வெற்றி, எழுத்தாய் எழில் அமுதன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி.

தை சமைத்தவரோ குப்பையின் ஓரம், ஆண்டை வர்க்கம் எழுதி வைத்த அடிமை சாசனம், ஆண்டை வர்க்கம் எழுதி வைத்த அடிமை சாசனம், அழித்தெழுத வந்ததுதான் செங்கொடியாகும்.

சங்கொழித்த ஓசைக்கின்று வயது ஐம்பது, வயது ஐம்பது. வயதாக வயதாக வாலிபமாகும் வரலாறே மானுடத்தின் தத்துவமாகும். எனவேதான் வெண்மணி போல் அக்கினி குண்டம், எனவேதான் வெண்மணி போல் அக்கினி குண்டம். எத்தனையோ தாண்டியும் நம் யாத்திரை தொடரும், யாத்திரை தொடரும். பூவிரியும் காவிரியின் ஆற்றங்கரையிலே பொன் வயல்கள் விடியுமடி வானம் வரையிலே, வானம் வரையிலே. சோதனையின் காரிருளால் துயர்படும் போதும், வேதனையின்

திருநாமம் உச்சரித்தால் நெஞ்சில் வரும் ஒளிப்பிரவாகம், ஒளிப்பிரவாகம். பூவிரியும் காவிரியின் ஆற்றங்கரையிலே பொன்வை